மார்னிங் சவாரி, இது நம்முட சவாரி. ஞாயர் முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தனி விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
2: இன் அசோசியேஷன் வித்
1: தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மிகச்ச சாய்ஸ் பீமா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கால் 800-786 வாட்ஸ்அப் 7405055 or visit bima.com.qa
3: and Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop. Just

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களோட சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
1: இன் அசோசியேஷன் வித்
0: தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மிகச்ச சாய்ஸ் பீமா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கால் 800-786 வாட்ஸ்அப் 740-50555 ஆர் விசிட் bima.com.qa
2: and Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

இன்னும் க்ளோஸா? ஆஹா, ஹியர். ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: ஜோய் ஆலுகாஸ் 917 ஈவினிங்ஸ் பிரசன்டட் பை
1: ஜோய் ஆலுகாஸில் வெறும் 10% அட்வான்ஸ் நல்கி ஏറ്റവും குறைஞ்ச ஸ்வர்ண நிரக்கில் നിങ്ങളുടെ ஜுவல்லரி முன்கூட்டி புக் ചെയ്യൂ. ஆஃபர் நவம்பர் 7 வரை மட்டும்.
2: பவர்ட் பை
3: கத்தரின் அரபிக் மந்தியோட பெஸ்ட் டெஸ்டினேஷன் சம்சம் மந்தி. மந்தி, மத்பி, மத்ஃபுட், மத்குட் தொடங்கி ஆத்தென்டிக் அரபிக் குசின்தே ருசி அறியாம். கால் 4000 1707.
4: and
5: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.

0: This is Radio Suno.
1: 91.7 FM.
0: Qatar's favorite radio station.
2: Chennai Beats.
0: Tamil, head of the hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டேம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என் ருக்மணி அவளாயிருந்து என் குரு.